0: குழாவே நம்மோ கொண்டால் போறோம் கொஞ்சா பகர்பா மாவுண்டா வண்டிலேயரா புழாபுழா வண்டா குழாவே நம்
1: செல்வச்சம்லாம் நியூ சோங்க அம்மா சுத்தி என்பி பல ஜீரி பாபா.